0: கேக்குறாங்க. ஒருத்தர் கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்தவனு முடிச்சீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?